பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்து

விசதால அத்தி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து விசதால அத்தி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து நோய குத்லெட போக்கரனா கம்ம கட்ட நத்தி நப்புரு சாத்து நோய குத்லெட போக்கரனா கம்ம கட்ட நத்தி